மதுமாச வேளலோ எலமாவு தோட்டலோ எதமீட்டே மதிக்கோயல பலுகுவன்னெல பாட்டை அனுராக மதுரமுலோ மறுமல்ல தீகலா புன்னாக தோட்டலா சன்னாயி பாட்டலா சும கீதமௌத்தே அதே பிரகிருதி கீதமௌத்துந்தி. பந்தலம்ம சித்திரంలో ఎస్పి బాలసుబ్రహ్మణ్యం, వేటూరి సుందరామూర్తి రచన, రాజన్ నాగేంద్ర సంగీతం.